0: மது கிந்தவா துளை பக்தி உனப்பாரி நினை பந்தவா தம்பத்தரான சன்விபதகே ததுக் பிறப்ப நிலப் தக்கவுந்த வானப்புன் சிலேஞ்சரை நமும் லைபக் சாவினா புக்கத் பிறத்துனப்பன் தவுக்காத லைஜருக் பணி வாங்கேன் சிபாவா பாரி பொங்கொக்லுவ வாங்கேந்தா நிங் தௌமனா யக்னவக்கனா கும்பனா தம்பது சிதலை ஹௌடே யைவிமத்வாயில்லோ ஹைருப்பு வாங்கேன் மிக்குப்பதுதா கண்பிரோய் நேக்கனான சுன பாரி நமோ முக்கம் வன்காத தின்விக்கு நப்பாரிய தோன்பா இஹாக்தி இவதோ தங்சிங் நோங்தம் ஐஜருளிகி நேப்பன் தவ்வா
1: பாரி ஹாவா
2: பலேம் பந்தோதனி மக்கம்பா அதை கனாசு கங்கேதோ லோய்தாம் தாபும் மரி சூரேதோ பிபுக் நுங்கி லைராங்சி இஷாவி அதுகி சுமத்தக்த நனாவு ஓய்வி ஐயாக்தி நிங்கோல் லைமன் சல்லேதோ இஷாவி மொய்ராங் லை பாக் மியாம்தா யாய் திங்கோனு ஐயாக்சே ஹாவுகி ஓய்ரே போங்லசி வாங்லேன் தின்தபிரனுனே இசாவி
0: இஷானோ
2: இஷாவி
0: சிங்கு தாங்சிங் மாகி குசேம்னி ஐனன சாய்கோந்த லைவதி துப்சானன லைவனி காங்குதக்த போங்லுரக யவி தவாய் மாங்கரபதி போப்பகி மகையாலோய்கோ
2: இஷாவி
0: பாய்ம பிபுக் சேங்கனும் சிவிவு லைரபதி அதுகும்ப யவாதோ அமுக்கன சிங்கோய் பிகன இஷானோய் வினாக்சு குமன் பூந்த சல்லுக்கு ஐசு லோக்தாக்த அமு அது குமுகே தாங்சிங் லாய்கி நொங்தம் கோன் இப்பா பாரே பாரத்தும் நுரான் நங்கி கொங்கு நிரக்கே கோய் சானோ
2: இஷாபி கோய்ஜி காகி லைராங்சே கனாகி சுனத்தேதோ இஷாபி நங்கி குசேம் நவுதானி
0: ஹரி சானோ குமன் மரான்னை யோருக்கு ஐயங்குதாம் தபும்따라 சுரப்ப வாங்கேந்தா குமன் நாக்த கொங்கை ஹுல்லக்கே மத்தம்துத லைராங் கொலுய் மிங் தோல்லகே ஐன யோருக் திரிப பாவுதி சிங்கன் மிங்லேன் தோலம்கனு கோய் சானோ
2: இஷாபி இஷாபியோ நுங்சிவா ஐயங் கொரோங் நோங்காலபதி குமல் மப்புங்யா யோக்ரகன் இஷாபி நுங்போக் தங்பமாய்க்கைதா சஜிக் நெய்யனோ சோங்லக் பவாங்லேந்த ஹிரேன் ஹீவு தோங்லகா லோக்தா காங்போக் சங்தம்ன தின்ஜகேனே நனாவுனா
0: இஷானோ
2: இஷாபி